0: தாரண தரணம்.
1: ஜோத ரூப ஹர ஆப குரு நானக்கு கஹாயோ, தாத்தே அங்கத் பயோ தாத்த சியோ தாத்த மிலாயோ. அங்கத் கிருப்பா தார அமர சத் கோர தேர கீயோ, அமரதாஸ் அமர்த சதர் கோர ராம தியோ. கோர ராமதாஸ் தர்சன பரச கஹே மதுரா அமரத் பயண, மூரத் பஞ்ச பரமான புரக கோரி அர்ஜுன் பிக்கோ நயன.
2: சச் சபாதி பான் சச் சச்சே பைத்தரியோ, சச்சை தகத் நிவாஸ் சச் தபாவஸ் கரியோ. சச் சிரஜியோ சன்சார ஆபே.